0: போவோம், முன்னாள் கணேசுக்கு முடியல.
1: Ay, naglibog bitaw ko. Nag-istoryahan na yung mede sa makaharong. Kaya magsigig lakaw-lakaw. Ambot. Kaya gisultian ko siya kung sabay na hitabo, wala man kunoy problema.